0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் எஃப் எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப் எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: செழித்தையும் தமிழை.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242. You are

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back after a short commercial break.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break. தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: to Friday 7 AM to 11 AM. Medicinal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Medicinal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
0: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
3: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
0: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetor UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: Tamil 89.4.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money sound வச்சு கேளு.
1: The Evening Karak presented by
0: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 AM to 8 PM, Park Regis Hotel, Burjaman la nadakka irukku.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds.

0: Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
5: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
6: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
7: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் DAP 1 துபாய்.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break. தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை
0: விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: என்னப்பா என்ன கேட்டிருக்க? கண்ணாமூச்சியா? தமிழ்

76.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back after a short commercial break.
1: புதிய டேர்ம் புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 திர்ஹாம்ஸ் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: தமிழ் 89.4.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back. Commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 AM to 8 PM, Park Regis Hotel near Burjaman Mall, Dubai la nadakka irukku. Call 054-767-3111. 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. La miss panidadinga.
6: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
7: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
5: Tamil 89.4.
8: book padikkanum na aasaya irukku, ana book open pannale thookum thookuma varudhu. Enakku yaravathu kadha solringla?
9: Kadha thane solla na ready. Keka inga ready ya?
8: Love story?
9: Ha.
8: Horror?
9: Ha.
8: Suspense thriller?
9: Ha.
8: Thriller? Appo ella story me solvingla?
9: Ellame solven.
1: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
10: What is the reason?
11: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
10: தமிழ் எஃப்எம்.

0: to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சோ பண்ணுவா ஓகே பாய் அவ்வளவுதான். அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by
0: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjaman.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathil irundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: Kannukkul nooru nilavam, idu oru kanavam.
5: Kanavam illama, nijamda.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
0: Commercial break.
4: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. இனி உங்க villaோட EMI உங்க rentலே பாத்துக்கோ. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman Mall, Dubai. Call 054-767-3111 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. Let miss panidadinga.
0: Tamil 89.4.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
8: தமிழ் FM.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayur treat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai
2: ald properties in 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: தமிழ் 89.4.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை
0: விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
9: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா?
10: நிஜமா? நிஜமா?

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் தமிழ் 89.4

இட்ஸ் அ வெரி நைஸ் டைம், நைஸ் டே. ஆஸ் யூஷுவல் எவ்ரி திங் உங்க லைஃப்ல சூப்பரா நடக்கட்டும். பிகாஸ் ரைட் நவ் வி இன் சிட்டி குளோபல் இன் பிக் வில்லா சேல் பீச் வில்லாஸ் அட் ஈசியா சென்னை அண்ட் பெவலி வில்லாஸ் அட் ஓஎம்ஆர் சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 திரம்ஸ் இஎம்ஐல. 4 BHK spacious designer villas, 15 years rental contract and 15 years free maintenance. இன்ன ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த சண்டே செப்டம்பர் 20 தேதி காலையில 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள பண்ணிக்கணும். ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால் துபாய். சரி, அப்பாயின்மெண்ட்க்கு நான் சொல்ற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் பண்ண மறந்துடாதீங்க. 0547673111. I repeat, 0547673111.

0: நான் போய் சென்னையில பயங்கரமா கலக்கினதா சில பேர் சொன்னாங்க. பட் சென்னையவே நான் போய் பாக்குறேன், இவங்களுடைய வில்லாஜ் வந்து கலக்கிட்டு இருக்கு. வெரி ஹாப்பி டு வெல்கம் பிரபா, எப்படி இருக்கீங்க?
1: Thank you. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா
1: இருக்கேன். So happy to see you in Dubai back. You know, back to back எங்க VNCT வில்லாஸ்ல சென்னையில உங்களை பார்த்துட்டு, அண்ட் சென்னையவே கலக்கின ஒரு ஸ்டார் இங்க வரும்போது so happy. I think after 3 months அப்புறம் we are doing a show.
0: இது மாறி போயிருக்கு.
1: So nice to have you, buddy. And thank you so much for the warm welcoming. And yes, நீங்க தான் சொல்லணும் சென்னை பத்தி. நான் சொல்றதை விட சென்னையிலே நீங்க இருந்து இந்த ரெண்டு மாசத்துல மார்க்கெட் என்ன?
0: ECR-ல வந்து டெஃபினட்டா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ், எல்லாமே கிடைக்காத விஷயங்கள் கிடையாது. மால்ஸா இருக்கட்டும், அண்ட் பிக் ரோட்ஸ், பெரிய பெரிய கார்ஸ், பெரிய பெரிய வீடு, இண்டிவிஜுவல் வீடு வேணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பீஸ்ஃபுல்லா நம்ம ஓன் லைஃப் அப்படின்னா ECR is best.
1: கண்டிப்பா மக்கள் நான் க்வெஸ்சன் பண்ண போறேன், அவங்க தான் இன்டர்வியூ பண்ண போறாங்க, பதில் சொல்ல போறாங்க. ஆஃப் கோர்ஸ் எஸ் நீங்க சொன்னதான், சென்னை ECR அண்ட் OMR-ல பிக் வில்லா சேல், 4 பெட்ரூம் வில்லா 1500 கிராம்ஸ் இஎம்ஐல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் நேற்று இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோமோ பிராவோட சேர்ந்து பண்ணதுல இருந்து எல்லாருமே கேட்குற கேள்வி, என்னை வந்துட்டு திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் பண்ணதும் சரிங்கன்னா, உண்மையே சொல்லுங்க 1500 கிராம்ஸ்ல நீங்க இதை கொடுக்க போறீங்களா அப்படின்னா, அண்ட் உண்மையா சொல்றேன். அண்ட் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, சத்தியம் பண்ணி சொல்றேன், அம்மா மேல சத்தியம், லைக் தட் வந்து சொல்லணும்னா, ஜோக்ஸ் அபார்ட், பெஸ்ட் வில்லா அட் பெஸ்ட் இஎம்ஐ அட் பெஸ்ட் லொகேஷன், இதுதான் இந்த வாரத்தோட ப்ரோமோவே. அ பிக் வில்லா சேல் இஸ் ஹேப்பனிங் அட் துபாய் தி சண்டே. ஒரே ஒரு வாரம் தான் இந்த ஈவெண்ட், ஒரே ஒரு வாரம் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு துபாயில் கிடைக்கும். அண்ட் ஸோ 4 பெட்ரூம் வில்லாவை சென்னை ECR-ல, அதுவும் பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ஓஷன் டிரைவ் வில்லா. ஓஷன் டிரைவ் வில்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட், அந்த கம்யூனிட்டியில் நம்ம 4 பெட்ரூம் கொடுக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி பெவல்லி ப்ராஜெக்டில் OMR-ல நம்ம வந்து 4 பெட்ரூம் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஐகானிக் லொகேஷன்லயும் உங்களோட இண்டிவிஜுவல் வில்லா, தனித்தனியான காம்பவுண்டோட கேட் இருக்கக்கூடிய வில்லாஸ் 1500 கிராம்ஸ் இஎம்ஐல இருந்து பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டல் கான்ட்ராக்டோட, அண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் டீலாக ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில், அண்ட் ஈவன் OMR-ல நீங்களே உங்கள் வில்லாவை டிசைன் பண்ணுற மாதிரியான கான்செப்டில் ஃபார் த வெரி வெரி வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பிக் வில்லா சேல் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் 4 பெட்ரூம் வில்லாவை நீங்கள் வந்துட்டு ECR-ல, அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி ஓஷன் டிரைவ் வில்லான்றது பார்த்தீங்கன்னா 13 ஏக்கரில் பண்ணியிருக்க டெவலப்மெண்ட், அந்த கம்யூனிட்டிலையும் அண்ட் OMR-ல கம்யூனிட்டிலையும் இந்த வில்லா கொடுக்க போகிறோம். நிறைய பேர் இது கால் பண்ணி கேட்டீங்க, கோயம்புத்தூர் இந்த பெனிஃபிட் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் கோர்ஸ் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட் எடிஷன், ஒரு ஒரு ஒரு 5 விலாஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்க்கலாம். அபியஸ்லி சென்னை அண்ட் கோயம்புத்தூர்லேயுமே உங்கள் சென்னையிலுமே இந்த ரெண்டு லொக்கேஷன் ECR அண்ட் OMR-லையுமே நீங்கள் வந்து ஏர்லி கம் பேசிஸில் அண்ட் வந்து பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தோணலாம் இது எப்படி 1500 கிராம்ஸ் பர் மந்த் இஎம்ஐயில் பாசிபிள், ஏன்னா நீங்கள் வில்லாவோட ரேட்டே சொல்ல மாட்டேன்றீங்க, வெறும் 1500 கிராம் தான் சொல்கிறீங்க. எனக்கு வில்லாவோட ரேட் சொல்ல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. வில்லா ஸ்டார்டிங் ஃப்ரம் 98 lakh ருபீஸ்லேருந்து 1.75 crore வரைக்கும் உங்களுக்கு வில்லாஸ் வந்து ஸ்டார்டிங், which is ECR and OMR location. In the 1500 grams EMI, 3-bedroom premium villas, 1200 square feet, 1500 square feet, varaikkirukkoodiya villas ku applicable. ECR-ல 1600-லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வில்லாஸ்க்கும் இந்த இஎம்ஐ உங்களுக்கு அப்ளிகபிள், பிகாஸ் ஏன்னா 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்டோட எடுக்க போகிறீங்க. நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனே உங்கள் மொபைல் எடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் சண்டே அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், VNCT டீமை மீட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இந்த ட்ரீம் உங்கள் ட்ரீம் பிகஸ்ட் வில்லாஸை கம்மியான இஎம்ஐயில் புக் பண்ணலாம்.
0: Wow, so yes, marandiradinga coming Sunday, September 20th, kaalle 10 mani la irundhu raathri 8 mani kulla visit panninga Park Ridges Hotel liye Bergman Mall. And yes, call for my number 0547673111. I repeat, 0547673111. You are listening to

0: We'll be back after a short commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rental e paathukko. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai. Call 054-767-3111 054-767-3111. 4BHK spacious villas for just 1,500 dirhams EMI. La miss panidadinga.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே தி UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
0: Tamil 89.4.

0: கேன். எஸ் இப்போ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அட்டகாசம் விஷயம் விஷயம்தான் வி என் சிட்டி குளோபலின் பிக் வில்லா சேல் பீச் வில்லாஸ் அட் ஈசியா சென்னை, பெவலி வில்லாஸ் அட் ஓஎம்ஆர் சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 திரஹம்ஸ் இஎம்ஐல நீங்க எடுக்க போறீங்க. 4 BHK ஸ்பேஷியஸ் டிசைனர் வில்லாஸ் அண்ட் இந்த வில்லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சண்டே செப்டம்பர் 28 காலையில 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க, விச் இஸ் நியர் பர்ஜ்மன் மால். அண்ட் அப்பாயின்மெண்ட் கார நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. ஈசிஆர்ல பிக் வில்லாஸ், ஓஎம்ஆர்ல டிசைனர் வில்லாஸ். ஸோ நான் பார்த்த அந்த பெரிய கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய வில்லாஸ் நீங்க கொடுக்க போறீங்களா, இல்ல செப்பரேட்டா இதுக்குன்னு ஒரு வில்லா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: நோ, நீங்க பார்த்தா நீங்க விசிட் பண்ண அதே ஓஷன் டிரைவ் வில்லா, யூ நோ இஸ் அபௌட் 13 ஏக்கர்ல நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஈசிஆர் ரோட்லயே பிகஸ்ட் கம்யூனிட்டினா இந்த கம்யூனிட்டி தான் ஆக்சுவலா வந்துட்டு. அண்ட் இதுல உங்களுக்கு ஆல்ரெடி கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், ஃபங்க்ஷன் ஏரியா அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக், ஜாகிங் ட்ராக், உங்களுக்கு மினி கோல்ஃப், உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிட்டிங் லான்ச், மெடிடேஷன், இருக்கு 4 bedroom with 3 toilet, 4 bedroom with 4 toilets ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அதனால உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் வில்லா வாங்கும்போது 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் அஷூரன்ஸ் கான்ட்ராக்ட், ரெண்டல் ஹெல்ப் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் கிடையாது, ரெண்டல் அஷூரன்ஸ் கான்ட்ராக்டோட உங்களுக்கு இந்த ரெண்டல் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ரெண்டல் பற்றின ஐடியாலஜி எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா விஎன்ஸ்டி குளோபல் வில்லா பேஜை யூடியூப் பேஜை லாகின் பண்ணுங்க. அதில் ரீசெண்டாக ப்ராப்ஸி கம்பெனியோட எம்டியோட நான் ஒரு டீட்டெயில் பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேன், 40 மினிட்ஸ்க்கு எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி, ஆன்லைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணி, எப்படி ஒரு வில்லாவை ரெண்டல் கொடுக்கணும் இந்தியாவில் இருக்கோம், அதாவது நம்ம துபாயில் இருக்கோம் இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்போது இந்தியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டியை எப்படி லீஸிங் கொடுக்குறது, ரெண்டல் கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் பாட்காஸ்ட்டே பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிலையும் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்டோட உங்கள் வில்லாஸை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு சென்னை ஈசிஆரில், ஓகேங்களா? அண்ட் ஈசிஆர் பற்றி சொல்லவே வேணாம், அதுவும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் லாஸ்ட்டு ஒரு ஒரு 3 இயர்ஸாகவே இதோட க்ரோத் வந்து ரொம்பவே ஃபினாமினல். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் அடுத்து போயஸ் கார்டன், ஆழ்வார் பேட் இந்த மாதிரியான பாஸ்ட் லொக்கேஷனுக்கு அப்புறம் மூவ் இன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக தான், ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பங்களா எடுத்துக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக ஒரு வில்லா பண்ணிக்கலாம், அங்கேருந்து நம்ம வந்து ஒர்க் பார்த்துக்கலாம். அண்ட் இல்லை நான் ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டிக்குன்னு அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஈசிஆர் சைடில் அதிகமாக மூவ் இன் ஆகிட்டு இருக்காங்க. அதனாலேயோ என்னமோ தெரில ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி இஸ் கெட்டிங் ஹையர். அண்ட் இன்னொன்று உங்களுக்கு வந்து சென்னை ஈசிஆரில் கோவலம் தாண்டி மகாபலிபுரத்துக்குள்ள லேண்ட் அவைலபிலிட்டியே கிடையாதுங்க. ஒரு லேண்ட் வாங்கி நான் தனியாக ஒரு வில்லா பண்ணும் இல்லை ஒரு பிளாட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா இன்றைக்கி லேண்ட் அவைலபிலிட்டியே கிடையாது, ஏன்னா எல்லாமே டேக்கன் பை ஆல் டெவலப்பர்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் சென்னை ஈசிஆர் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் லொக்கேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பீச் புலவாட்னு ஒரு வில்லா கம்யூனிட்டி போட்டோம், இட்ஸ் ஃபுல்லி சோல்ட் அவுட், 120 வில்லாஸ். பாம் பீச் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் துபாயிலேருந்து வாங்கியிருந்தீங்க, ஃபுல்லி சோல்ட் அவுட். பாம் ஷோர்னு அதுக்கப்புறம் ஒன்று லான்ச் பண்ணோம், பாம் ஷோருமே ஃபுல்லி சோல்ட் அவுட் ஆக்சுவலாக. அண்ட் ஸோ அதனால் ஈசிஆரில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை இமீடியாக கிராஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்கள் இஎம்ஐ இஸ் ஜஸ்ட் 1500 திராம்ஸ் தான். அண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி அதுக்கு ரெண்டல் கிடைக்கும், எப்படி இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே நாளைக்கு நீங்கள் வரும்போது, சண்டே நீங்கள் வரும்போது டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வில்லாவை சூப்பராக ஸ்டாண்டிங்காக துபாயிலேருந்தே புக் பண்ண முடியும்.
0: வா, ஸோ எஸ் இந்த வில்லா சேல் நீங்க கலந்துக்கிறதுக்கு இந்த சண்டே செப்டம்பர் 20 காலை 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பார்க் ரீஜஸ் ஹோட்டல், விச் இஸ் நியர் பர்ஜ்மன் மால். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4. We'll be back. Commercial break.
2: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai. Call 054-767-3111 054-767-3111. 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. Let me spin it out. Inga
1: Tamil 89.4.
3: Welcome back. VNCT Global in Big Villa Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just monthly 1,500 dirhams EMI. இந்த சண்டே செப்டம்பர் 20ஆம் தேதி காலை 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பார்க் ரிஜஸ் ஹோட்டல் இயர் பர்ஜ்மன் மால். ஃபார் அப்பாயின்மெண்ட் 0547673111. I repeat 0547673111. எப்படி ஈஸியாரோ அது மாதிரி இன்னொரு சைடு ஓஎம்ஆர் ஒரு பிக் ஹப்பாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட், எந்த ஒரு ஃபுட், ஆஹா இந்த மாதிரி ஃபுட்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சாலே ஃபர்ஸ்ட் ஸ்பாட் போய் பார்த்தீங்கன்னா கீழே ஓஎம்ஆர் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அன் ஹேப்பனிங் பிளேஸ் அண்ட் அந்த ஹேப்பனிங் பிளேஸில் தான் நீங்கள் உங்களுடைய விழா வாங்க போகிறீங்க. எஸ் ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ.
4: கண்டிப்பாக. அண்ட் சி ஓஎம்ஆர் அஃப்கோர்ஸ் எஸ் இது வந்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரு லொக்கேஷன் இப்போவுமே. பிகாஸ் என்னென்னா 2005, 2006, even 2010 நிறைய டெவலப்பர் வந்துட்டு 2010 நான் சொல்கிறது சோழிங்கநல்லூரில் ஓகேங்களா, தே புட் அ லேண்ட் அண்ட் ஸோ பிளாட்டிங் ஓகேங்களா வில்லாஸ் வந்துட்டு சோழிங்கநல்லூரில் 2010 எனக்கு தெரிஞ்சு 2010, 2011 ஒரு டெவலப்பர் ரினவுண்டு டெவலப்பர் வில்லா லான்ச் பண்ணார் 18 லட்சம் ரூபா கேஷில் அது வந்துட்டு ஓகேங்களா. அண்ட் 3 பெட்ரூம் ஹோல் வில்லா ஓகேங்களா. அண்ட் 3 பெட்ரூம் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா 45 லேக் கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு 2010, 2011 ஆப்வியஸ்லி 45 லேக் பெரிய அமௌண்ட்டு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக அது வந்துட்டு. பட் ஆனால் அந்த டைமில் அது வாங்கினவங்களும் இருக்காங்க, மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிற கிளைண்ட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே சோழிங்கநல்லூர் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி படூர் டெவலப் ஆச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. படூர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கேளம்பாக்கம் டெவலப் ஆச்சு. இன்றைக்கி டேட்டுக்கு கேளம்பாக்கத்தில் த லேண்ட்ஸ் ஆர் சோல்ட் அவுட் ஆக்சுவலாக, லேண்ட் இஸ் அவைலபிள் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் கொடுக்குற வில்லாவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செட் ஆஃப் வில்லாஸில் தான் இந்த ப்ரீமியம் பங்களா 4 பெட்ரூம்ல நம்ம கேளம்பாக்கம்ல பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கேளம்பாக்கம் லொக்கேஷனை சுற்றியும் அதாவது விஎன்சிடி ப்ராஜெக்டே நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் கேளம்பாக்கம் 3 கிலோமீட்டர். இந்த 3 கிலோமீட்டர்லையும் அப் டு நீங்கள் விஐடி வரைக்கும் போனீங்கன்னா எல்லாமே ரெனோன் டெவலப்பர், எல்லாமே டால் டால் அபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் நம்ம நண்பர் காசா கிராண்ட் ஃபர்ஸ்ட் சிட்டி பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஷோபாவில் ஒரு டெவலப்மெண்ட், பிரஸ்டீஜில் ஒரு டெவலப்மெண்ட், பிரிகேடில் ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் இவன் ரினோவேட் அலையன்ஸில் ஒரு டெவலப்மெண்ட். இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ஹைரேஸ்லேருந்து கீழே பார்த்தாலும் நம்ம வில்லா பார்க்கலாம் வந்துட்டு. சீரியஸாக அப்படி தான் டிசைனே இருக்குது வந்துட்டு. சுற்றியும் எல்லாமே அப்பார்ட்மெண்ட், டால் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் மட்டும்தான் அந்த லொக்கேஷனில் வில்லா கொடுக்குறோம், வில்லா மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் ஃபார் எவர். அந்த கான்செப்டில் பெவலி ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இப்போ இருக்க இந்த ரீசன்ட் பெனிஃபிட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து 4 பெட்ரூம் வாங்க முடியும். எல்லாருக்குமே பெரிய வீடு வாங்கணும், பெருசான ஒரு ஒரு வில்லா வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ ட்ரீம் ஆக்சுவலாக. அந்த ட்ரீம் வந்து எங்கே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும்னா பட்ஜெட் வரும்போது தான். அண்ட் இல்லைப்பா இந்த பட்ஜெட் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து சின்னதாகவே எடுத்துப்போம், சின்னதாகவே பிளான் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அன்னைக்கே நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துருக்கணும். 2 பெட்ரூம் வாங்கணும் என்ன யோசிப்பாங்க, 3 பெட்ரூம் போயிடலாம்னு யோசிப்பாங்க, 3 பெட்ரூம் வாங்கிருக்கோம் என்ன யோசிப்பாங்க, 4 பெட்ரூம் போயிடலாம்னு யோசிப்பாங்க. நீங்கள் 5 பெட்ரூமே வாங்கியிருந்தாலும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓ இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கணுமே தான், இதுதான் நம்மளோட மைண்ட் செட் இது வந்துட்டு. ஸோ அந்த வகையில் இப்போ உங்களுக்கு 4 பெட்ரூம் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, அதுவும் கம்மியான இஎம்ஐயில். இந்த இஎம்ஐ எவ்ஸ் பாசிபிள், இது வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ரேட்டில் சொல்கிறீங்க, இது மார்க்கெட்டிங்கா, இது வந்து உண்மையிலே பெனிஃபிஷியலா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டோடய இருங்க, நெக்ஸ்ட் திங்க்ல நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
3: வாவ். ஸோ எஸ் நீங்களும் மறக்காமல் இந்த பிக் விலா சேலில் கலந்துக்க இந்த சண்டே செப்டம்பர் 20th காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 0547673111. 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1.

0: back Queen City Global in Big Villa Sale and Beach Villas at Easya Chennai Beverly Hills at OMR Chennai just monthly EMI 1500 dirhams so in the Big Villa Sale neenga kandaka coming Sunday September 20th from 10 am to 8 pm visit Park Regis Hotel which is near Birchman Mall for appointments 0547673111 I repeat 0547673111 1500 dirhams EMI-ல நீங்க இவ்வளவு பெரிய வில்லா வாங்க முடியும் அப்படிங்கிறது எப்படி பாசிபிள் and these two are located in your prime location as well
1: கண்டிப்பா இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அது பாசிபிள் ஓகேங்களா பிகாஸ் எட் துபாயில் அட் துபாயில் நெக்ஸ்ட் வீக் வி ஆர் பிளானிங் ஃபார் டிஃப்ரெண்ட் எமிரேட்ஸில் பண்ணலான்ட்டு ஸோ அதனால் துபாயில் இந்த ஒரு வாரத்துக்கு இது டெஃபினெட்லி பாசிபிள் சி நீங்கள் நிறைய குவஸ்டின் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய பேக்ரவுண்டை நீங்கள் ரொம்ப பின்னாடி போய் சர்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ் அண்ட் ECR-ல கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை OMR-ல கொடுக்குறலாம் இதுக்கு என்ன ரா மெட்டீரியல் தேவை இப்போ இந்த வில்லா கொடுக்கறதுக்கு ஓகேங்களா ரா மெட்டீரியல் என்ன மூலதனம் ஆக்சுவலாக லேண்டு தான் மூலதனம் ஓகே லேண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வில்லா பண்ண முடியும் இந்த லேண்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 1 இயருக்கு முன்னாடியோ இல்லை 2 இயருக்கு முன்னாடியோ வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் டெஃபினட்டாக கொடுக்கவும் முடியாது இந்த ஆஃபர்லாம் இம்பாசிபிள் டு கிவ் ஓகேங்களா இது வந்து கமலா தியேட்டர் இட்ஸ் அ பாரம்பரியமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி அண்டு தியேட்டரே வந்து 52 இயர்ஸாக இருக்குது வடப்பள்ளியில் ஸோ அப்போ லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் அக்யூசியேஷன் பண்ணது எல்லாமே 10 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஓகேங்களா இப்போ ECR-ஓட எங்கள் ஓஷன் ட்ரைவிலோட ஈசி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஸ் யார் யார்ட்டான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இதை நாங்கள் டேக் ஓவர் பண்ணதே அபவுட் க்ளோஸ் டு 12 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் கொஞ்சமாக லேண்ட் சேர்த்து ஒரு 13 ஏக்கரை டெவலப் பண்ணியிருக்கோம் லேண்டு அப்போ இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு நீங்கள் மூலதனம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கலாம் லேண்டு வாங்கினதாக இருக்கலாம் இட் இஸ் ஆல் 15 இயர்ஸ் பேக்னும் போது அன்னைக்குரிய லேண்ட் ரேட் என்னவாக இருந்திருக்கும் அந்த லேண்ட் ரேட்ல வாங்குறதுனால இன்னைக்கு எஸ் டெஃபினெட்லி வி கேன் கிவ் அ காம்படிட்டிவ் பிரைசிங் வில்லாஸ் ஆக்சுவலான் அதனால தான் VNCT தொடர்ச்சியாக நாங்கள் வில்லா கொடுக்குறோம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே இடத்துல ஓஷன் டிரைவ் பக்கத்தில் வந்துட்டு அண்ட் நான் இந்த கம்பெனி பேரே சொல்கிறேன் GTP 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு GTP 1 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அபார்ட்மெண்ட் இட்ஸ் அபவுட் 15,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ஆக்சுவலான் ஓகேங்களா நாங்கள் வில்லாவே 12,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம்
0: Oh.
1: Okay, huh. Now I'm telling you the name of the company. நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க GTP 1 ரிபப்ளிக்னு சொல்லிட்டு அண்ட் மெயின்மேட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் வில்லா ப்ராஜெக்டும் இருக்கு அபார்ட்மெண்ட்டும் இருக்கு அண்ட் அபார்ட்மெண்ட் ப்ரைஸ் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் 15,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் வாட் ஐ ஆம் ஆஃபரிங் அ வில்லா அட் ECR ஓஷன் டிரைவ் இஸ் 12,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ஆக்சுவலான்ட்டு நான் ரெண்டுக்குமே ஃபேக்ட் இருக்கு ரெண்டுக்குமே டாக்குமெண்ட் எவிடன்ஸும் இருக்கும் ஆக்சுவலான்ட்டு ஸோ அது இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா அப்போ டெஃபினெட்லி இது
0: பாசிபிள்
1: ஓகேங்களா அண்ட் அகே அதே மாதிரி தான் OMR நீங்கள் land it and renowned company and romba prestigious ana company TVS developer actually is giving a land in that location 6,500 rupees per square feet land ku mattum okayla where we are giving a villa for 10,000 rupees per square feet actually with is including registration tax approval 3-phase current permission drainage water sewer ellame seithu and appo neenga kekkalam appo enna neenga enna charity run pandreenga daanathukka pandreenga in profit e kedaada business obviously any business it will have a profitability any business is a win-win situation for the customers as well as for the company. அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டெலிவரபிள் ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் 1 இயரில் டெலிவரி பிளான் பண்ணுறோம் அப்படி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் குயிக்காக டெலிவரி பண்ண முடியுது நீங்கள் வாங்கின மெட்டீரியல்ஸ் வந்து ஹோல் ப்ராஜெக்டான மெட்டீரியல் வீல் நெவர் பை அ மெட்டீரியல் ஃபார் 1 villa. ஸோ ஒரு 300 villa மெட்டீரியல் வாங்கும்போது என்ன காம்படிட்டிவ் ப்ரைஸ் கிடைக்கும் அது ஒரு அட்வான்டேஜ் தேர்ட் திங் நான் சொன்ன மாதிரி இது லேண்ட் மூலதனமே உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு காம்படிட்டிவ் ப்ரைசிங் மட்டும் இல்லை ஐ கேன் கிவ் 30 lakh டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வில்லா வாங்கினா பிளாட் ஃப்ரீ பிளாட் வாங்கினா அது ஃப்ரீ எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் திங் ஆக்சுவலாக வந்துட்டு அதனால இதில் எந்த விதமான ஹைடன்சிக்கும் கிடையாது ஏன்னா வீஎன் சிட்டி இஸ் பீன் ஹியர் ஃபார் துபாய் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபார் 15 இயர்ஸ் அண்ட் வி ஆர் இன் டு மெனி லேர்னிங் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் கிளைண்ட் இருந்து வி ஸோ தேங்க்ஃபுல் டு த கிளைண்ட் பட் அந்த வகையில் இந்த ஆஃபர் உங்களுக்கான ஒரு ஆஃபர் ஸோ இதை நீங்கள் நேரில் வாங்க வி வில் டிராஃப்ட் இப்போ நான் சொன்ன கம்பெனிஸோட ரேட்டிங் எல்லாமே நேரில் எடுத்தே காமிக்க முடியும் பார்த்துட்டு இந்த பெனிஃபிட் உண்மைன்னு உங்களுக்கே புரியும் போது ஹாப்பியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்
0: So yes, in the villa, I mean, in the big villa sale, in the Sunday, September 20th, kaal 10 manil inde raatri 8 manikulla visit Park Regis Hotel near Birchman Mall. For appointments, 0547673111. I repeat, 0547673111.
2: Daddy, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
3: We'll be back after a short commercial break.
0: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai. Call 054-767-3111 054-767-3111. 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. Let me spin it out. Dinga.
3: Tamil. 89.4.
4: Kannada, one part to pota, 100 part to pota, buddy.

0: சிட்டி குளோபலின் பிக் விலாஸ் சேல் பீச் விலாஸ் அட் ஈசியா சென்னை அண்ட் பெவலி விலாஸ் அட் ஓஎம்ஆர் சென்னை ஃபார் ஜஸ்ட் 1500 dirhams monthly EMI. And in the big villa sale, you can see coming Sunday, September 20th from 10 a.m. to 8 p.m. visit Park Ridges Hotel, which is near Birchman Mall. For appointments, 0547673111. I repeat, 0547673111. எஸ் இப்போ வந்து என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் சென்னைங்கிறதுனால சென்னையே கேட்டுட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூர்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு.
1: மதுரை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, எல்லாமே இருக்கு, பட் ஸ்டாக் தான் இல்லை. ஆப்வியஸ்லி மதுரை இட்ஸ் ஃபுல்லி சோல்ட் அவுட், நோ வில்லாஸ் ஆர் அவைலபிள் அட் கோயம்புத்தூர். எஸ் வி ஹவ் ஃபியூ யூனிட்ஸ் அவைலபிள் அட் ரீகல் வில்லாஸில், நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் இந்த ஒரு ஸ்பெஷல் டேர்ம் இருக்குல்ல, இந்த பிக் வில்லா சேல், ஃபோர் பெட்ரூம் வில்லா டிசைனர் அண்ட் அது ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆரில் தான் லான்ச் பண்ணுறோம், கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக அதை வந்துட்டு. ஸோ அதனால இந்த வாரம் சண்டே எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒன்லி ஃபார் மெஜாரிட்டிலி ஃபார் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் ஆக்சுவலாக அதை வந்துட்டு. ஸோ அதுலேயும் ஃபோர் பெட்ரூம் வில்லா பார்க்குறவங்க, 1500 கம்மியான திராம்ஸில் இஎம்ஐயில் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நிறைய பேர் இன்னொன்று கால் பண்ணி கேட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு, நான் 1500 திராம்ஸ் இருக்கும்போது இன்றைக்கி வந்து நான் ஒரு பிளாட்லேயோ இல்லை எங்கேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணல, ஏன் வந்து நான் ஒரு வில்லாலேயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும்போது, சிம்பிளாக சொல்லணும்னா பிளாட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்வியஸ்லி இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் வில்லா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது, ஒன்று உங்கள் லேண்டும் அப்ரிசியேஷன் ஆகுது, பேரலாக உங்களுக்கு ஒரு ரெண்டலும் கிடைக்குது. அந்த ரெண்டல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணால், உங்கள் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் ப்ராப்பர்ட்டியில் கிட்டத்தட்ட உங்களுடைய இஎம்ஐயில் 80% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் இஸ் கோன் கம் ஃப்ரம் யுவர் ரெண்டல் இட் செல்ஃப். ஆக்சுவலாக இது நான் வந்து விஎன்சிட்டிலேயே நீங்கள் மித்த லொக்கேஷன் ஸ்ரீபெரம்புத்தூரில் வாங்கும்போதோ இல்லை மித்த லொக்கேஷன் அதை கமிட் பண்ண மாட்டேன் கோயம்புத்தூருக்கோ, பட் சென்னை ஈசிஆர் நோயமாரில் நீங்கள் வில்லா வாங்கும்போது உங்களோட ரெண்டல் உங்களோட இஎம்ஐயில் 70-80% கவர் பண்ண போதுனா, தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் வில்லா போகும்போது. ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்களே போயிட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியில் தங்கணும் அப்படின்னாலும் ஒரு ரெடி ப்ராப்பர்ட்டி நம்ம ஊரில் உங்களுக்கு அவைலபிளாக ரெடியாக இருக்கும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் எங்கே கன்ஃபியூஸ் ஆகிறேன்னா, நான் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 திராம்ஸில் எனக்கு பிளாட்டிங் கொடுக்குறாங்க, நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எங்கேயோ போய், அண்ட் நான் நேற்று சொன்னேன் ஆக்சுவலாக வந்துட்டு, அண்ட் காஞ்சிபுரம் போயிட்டு இல்லாட்டி வந்து மதுராந்தகம், அண்ட் அதெல்லாம் சென்னையில் தான் இருக்கானே எனக்கு தெரியல, சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மதுராந்தகமில் அண்ட் இன்னும் தாண்டி வந்து சுங்குவார் சத்திரமில் ஆக்சுவலாக அதை வந்துட்டு இன்றைக்கி பரந்தூர் ஏர்போர்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு, அங்கே வாங்கி என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ ஒரு இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு பல அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைங்க, நான் அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்குற சிம்பிள் அட்வைஸ். ஏன்னா நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, என்ன 10 லட்சம் இருக்குது, நான் உடனே இன்வெஸ்ட் பண்ண என்ன இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லும்போது, உங்க அக்கௌண்ட்ல பத்திரமா வச்சிருங்க, அதுவே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொன்னோம். சேர்த்து வச்சு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி சாலிடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. தட் இஸ் நாட் அட்வைஸ், இஸ் மை ஹம்பிள் ஷேரிங். இல்லை நான் வந்து ஒரு சில நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், இப்போ நம்ம ஊர் வந்து இப்போ திருநெல்வேலி பக்கத்தில், அண்ட் ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வந்துட்டு, உங்கள் ஊர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டை, திருநெல்வேலி பேட்டைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்துட்டு. மதுரையில் உங்கள் வீடு ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்குது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ அந்த மாதிரி லேண்டை தேடி பிடிங்க, லீகல் செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள், அந்த மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் தெரிஞ்சு வளர்ந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அது க்ரோ ஆகுது, உங்கள் கண்ணு முன்னாடி க்ரோ ஆகும் ஆக்சுவலான்ட்டு. ரேதர் நான் மதுரைன்ற பேரில் வந்துட்டு திருமங்கலம் தாண்டி கல்லுப்பட்டி பக்கத்துலையோ இல்லாட்டி சென்னையில் வந்து மதுராந்தகம் தாண்டியோ இல்லாட்டி கோயம்புத்தூன்ற பேரில் ஊட்டியில் போயிட்டோ நீங்கள் வாங்குறதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பிளாட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு டெஃபினட்டாக வருஷம் வருஷம் பேப்பரில் எழுதி பார்த்துக்கலாம், எஸ் எனக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுது அவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு, எந்த வகையிலையும் அது பிரயோஜனமாக இருக்காது. ஸோ அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி பிடிச்சி பண்ணுங்க, அதுக்காண்டே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணுங்க, பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் போல, இன்னைக்கு யூடியூப் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக அதை வேண்டிய. ஏன்னா நானே இப்போ ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஏதாவது பார்க்கலாம்னா இப்போ நானே விட்டுட்டேன், ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசலாம் அப்படின்ட்டு. அதனால அந்த கரெக்டான பீப்புளை அப்ரோச் பண்ணி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. பட் நான் சொல்ல வருது, இந்த மாதிரியான ஒரு ரேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் 4 பெட்ரூம் அட் 1500 ஸ்கொயர் ஃபீட். மிஸ் பண்ணி 1500 திராம்ஸ் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சண்டே வாங்க மீட் பண்ணலாம், நான் எங்கள் டீம் எல்லாமே இந்த ஈவெண்ட்டில் இருப்போம். லெட்ஸ் மீட் அண்ட் க்ரீட் டுகெதர்.
0: எஸ் ஸோ திஸ் சண்டே பிக் குவில்லா சேல் ஆன் September 28th ஃப்ரம் 10 a.m. டு 8 p.m. அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ச்மன் மால். எஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 0547673111. நான் சொல்கிறேன், 0547673111. I repeat, 0547673111. 1. Thank you so much, Prabha. Thanks for the 1 hour.
1: Thank you, thank you.
2: என்னப்பா என்ன கிட்டிருக்க கண்ணாமூச்சியா?
3: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
2: We'll be back. Commercial break.
1: ALD Properties in 4th

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
4: மகிழுங்கள்.
5: தானே, ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது
0: We'll be back after a short commercial break.
1: உங்க பிரெக்னன்சி ஜேர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா பாதி.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: என் வைஃப் பேரு இயல்.
1: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
5: ஆரம்பத்துல நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல உன் கனவு மட்டும்.
1: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில்.
6: We'll be back after a short commercial break.
7: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
1: வேட்டை நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
7: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
1: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetor UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
7: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
7: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
6: Tamil 89.4.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
8: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: You are

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
4: We'll be back after a short commercial break.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak presented by
2: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 AM to 8 PM Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
10: Kannada oru paattu pota 100 paattu pota badi.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
7: We'll be back after a short commercial break. Tamil, Tamil, Tamil, 89.4.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
9: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: You are listening to
11: 100 பாட்டு.
12: தக தக தக தின தின தின.

கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. சிறுத்தையின் தமிழி ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: என் வைஃப் பேரு
2: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஆரம்பத்துல நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல் உன் கனவு மட்டும்.
2: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில்
3: Commercial break.
4: Tamil. 89.4.
5: Hello, Mr. Ramanujam. Are you feeling comfortable?
6: Onnu kavalapadadhinga. En kooda cooperate panna ella seriyaga.
7: Unakku ippa 6 vayasu. Nee enna pannikittu irukka?
8: Black and white TV la oli oli paathukittu irukka.
2: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: Brought to you by Plots Nale Prop Shell Dane. For details call 056 415 42

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
0: We'll be back after a short commercial break.
1: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
2: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: மந்த்லி இஎம்ஐ வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறதை விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
2: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் யுஏஇ, பார்ட் ஆஃப் அலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: தமிழ் தமிழ் தமிழ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஷோ தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
3: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
5: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
1: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
6: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
7: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது
8: We'll be back after a short commercial break.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
8: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
9: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
10: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: யுவர் வைஃப் பேரு
0: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஆரம்பத்தில் நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல் உன் கனவு மட்டும் இல்ல.
0: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில் Commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct presented by
0: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 AM to 8 PM Park Regis Hotel Burjumanla nadakka irukku.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

வெல்கம், திஸ் இஸ் சாட்டர்டே, சனிக்கிழமை. ஒரு அழகான கொட்டி ஸ்டோரியோட ஐ ஆம் பேக். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரணும்னு நான் சென்னையில் இருந்த ஒவ்வொரு நொடியும் காத்திருக்கேன். ஏன்னா சனிக்கிழமை வந்து ஐ கேன் ஏபிள் டு மீட் யூ ஆல் அப்படிங்கிறது. ஐ ஆம் நாட் டாக்கிங் டு யூ ஆன் லைவ், பட் ஸ்டில் என் குரலை கேட்கும்போது நீங்கள் என்னென்னு ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க. நான் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போயிடல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்துட்டு நீங்கள் அண்ட் உங்கள் தாட்லேருந்து என்ன மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பாலமாக இந்த குட்டி ஸ்டோரி எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். எப்படி என்னுடைய அது ஈவினிங் கரெக்ஷன் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது மாதிரி குட்டி ஸ்டோரி இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல். ஸோ அப்படி இன்றைக்கி ஒரு அழகான குட்டி ஸ்டோரியோடு நான் வந்திருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறதான் உங்களுடைய அழகான கதைகளை வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு 0502528940 தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமான ஆர்ஜி நிவேதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் நீங்கள் எனக்கு சொல்லலாம், அல்லது நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் நீங்கள் சொல்லலாம். குட்டி குட்டி கதைகள் இருக்கும்போது அந்த கதையை நம்ம அழகழகாக எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியும். அண்ட் அப்படி வந்து இது ஒரு நல்ல ஒரு கதை. காலையில் 8:30 ஒரு வயசானவர் வந்து ஒரு ஓல்டு ஸ்டோன் பெஞ்ச் கிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கார். அன்னைக்கு கடை துறக்க வந்தவர் வந்து பார்க்குறாரு, யார் இவர் வயசானவர் உட்காந்துருக்காரு, ரெண்டு மூணு ட்ரெயின்லாம் போகுது, எந்த ட்ரெயின்லையும் ஏறாமல் இவர் பாட்டுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸோடு உட்காந்துருக்காரு அப்படி. அப்புறம் அவர் பாட்டுக்கு கடையில் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட போய், இவர் வந்து கடைக்கு பூசா வேலை பார்க்க வந்திருக்க தம்பியா, பக்கத்தில் ஓனர்கிட்ட போய், அண்ணே என்னண்ணே அந்த பெரியவர் வந்து உட்காந்துருக்காரு, எந்த ட்ரெயின்லையும் ஏறலை, ஆனால் ட்ரெயினை பார்த்துட்டே இருக்கிறாரு, யாரையும் பிக்கப் பண்ண வராருன்னா கூட ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்பா நீ வேற அப்படிதான் தினம் தினம் வருவார், வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பாரு, திறந்து பார்ப்பாரு, மூடிடுவார், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருப்பாரு, அப்புறம் போயிடுவார், திருப்பி அடுத்த நாள் காலைல வருவார், இதே தான் இவருக்கு பொழப்பு, எனக்கு தெரிஞ்சே ஒரு வருஷமாக வந்துட்டுருக்காரு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னோன்னே அந்த தம்பிக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வயசானவர், ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர், இவ்வளோ வயசானவர் வந்து ஏன் வந்து உட்காந்துருக்கணும், மனசு பார்க்கும்போதே வலிக்குது, யாரையும் எதிர்பார்த்துருக்கிறாருன்னு அந்த பையனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஓனர் வந்து உன் வேலையை மட்டும் பாரு, வேலை நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்க்காத அப்படின்னு சொன்னோடனே தம்பிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு அதை பற்றி யோசிக்காமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறான். அடுத்த நாள் பேசாமல் கேட்டுருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே வர்றான். வந்து பார்த்தா இதே பெரியவர் அதே ப்ளூ டிஃபன் பாக்ஸில் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு

0: பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னே புரியாமல் இருக்கும்போது யாரையும் எதிர்பார்த்துட்ருக்காரு, யாராக இருக்குன்ற குழப்பத்தில் இந்த பையன் இன்றைக்கி கேட்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு அந்த பெரியவரை நோக்கி நடந்து போகிறான். அதுக்கப்புறம் நினச்சி தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 29.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி, நான் உங்கள் ஆர்ஜி நிவேதா. 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இந்த நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: You are listening to Nachinu Nooru Paattu.
2: எடியே எடியே.

நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.

0: சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா? இப்ப பாக்க ரெடியாகு.
1: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
2: நீ ஒரு கலைஞன்டா.
3: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
4: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது. செப்டம்பர் 25.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: என் வைஃப் பேரு
2: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஆரம்பத்தில் நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல் உன் கனவு மட்டும்
2: இல்லை. கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில்
4: என்னப்பா என்ன கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்ல

எமோஷனலான கதைகள் கேட்கறதுக்கு நமக்கு யாரோ கதை சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே ஒரு சில கதைகள் இருக்கு. ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி ஒரு கதை எங்கேயோ உள்ள ஒளிஞ்சிருக்கு. குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா, ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்ச கதை அப்படிங்கிறது ஒரு பெரியவரோடது. தினமும் காலையில் ஒரு 8:30 ஆகும்போது அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவாரு. அப்போலேருந்து ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 11:30 வரைக்கும் இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஒரு ப்ளூ கலர் டிஃபன் பாக்ஸோட வெயிட் பண்ணிட்டே இருப்பார். இப்படி இந்த கடை ஓனருக்கு தெரிஞ்சே ஒரு வருஷமாக இவர் தினமும் வராரு. எத்தனை வருஷமாக வராருங்கிறது யாருக்குமே தெரியாது. புதுசாக வேலைக்கு வந்த பையனுக்கு ஒரே கியூரியாசிட்டி, எப்படியாவது இவர்கிட்ட போய் கேட்கணும், என்ன தான் இவருக்கு பிரச்சனை அப்படின்னு. கொஞ்சம் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை எங்கேயாவது கொண்டு சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யோசிச்சு தயங்கி தயங்கி அந்த பையன் போய் உட்காந்து, ஐயா என்ன ஐயா அப்படி தினமும் வரீங்களே, யாரையா வெயிட் பண்ணுறீங்கன்னு, என் பொண்ணுக்காக காத்திருக்கேன், கோச்சிக்கிட்டு போயிட்டா, அவள் வந்து போயிட்டு சினிமாவில் பாட போகிறேன்னு சொன்னால் நான் வேணான்னு சொல்லிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், அவளுக்கு இட்லியும் பொடினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வந்து நல்லா அழகாக காலையிலே எழுந்திரிச்சு சுட சுட இட்லி செஞ்சு பொடி வச்சு நெய் ஊற்றி பொண்ணுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்வார். அதுக்கப்புறம் தினமும் ஏன் வரீங்க அப்படின்போது, இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வருவாள், நேற்று வரலன்னா இன்னைக்கு வர முடியல, ஒருவேளை 2-3 நாள் வந்துடுவாள், என்னைக்கு ஒரு நாள் வரும்போது அங்கே நறுக்கணும்ல, அவள் தேடக்கூடாதுல்ல என்ன, அதே மாதிரி பசின்னு சொல்லிட்டு அவள் வந்தான்னா அவளுக்கு நறுக்கணும், கையில் சாப்பாடு இருக்கணும்ல, அதுக்காக தான், அது கூட இல்லைனா அப்பா நான் எதுக்கு இருக்கிறேன்னு எனக்கு தோணிடும், ஏன்னா எப்போனாலும் குழந்தைக்கு பசிச்சதுன்னா எனக்கு தான் முதல்ல கூப்பிடுவா, குழந்தைக்கு ஏதாவது சோகமான சங்கடமான விஷயம் வருது அப்படின்னா எனக்கு தான் கூப்பிடுவா, ஹாஸ்டலில் தண்ணி வரலன்னா கூட குழந்தை என்ன தான் கூப்பிடுவா, என்னமோ தெரியல கொஞ்ச நாளாக குழந்தைக்கு மேலே கோவம், எனக்கு கூப்பிடவே இல்லை, அதுதான் நானே சமாதானப்படுத்திடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறமா வந்து திரும்பி பார்ப்பாரு, யாரும் வரலை, மணியும் 11:30 ஆயிடுச்சு, வீட்டில் தனியாக இருப்பா, யாருங்க ஐயா, என் பொண்டாட்டி தனியாக இருப்பா, நான் அவளோட போயிருக்கேன், அவளை சமாதானப்படுத்துகிறேன், ஒரு வேளை இன்றைக்கி வேலையாக இருந்திருக்கோம், நாளைக்கு வருவாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளம்பிட்டார். இந்த கதையை கேட்டப்போ எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. சென்னைக்கு கிளம்பி போய் பேசாமல் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிருவோமா அப்படின்னு மனசு துடிச்சிட்டே இருக்காரு, துடிச்சிட்டே இருக்குது. அது அவர் பண்ணுறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
1: கனவா இல்லவா? நிஜமா நிஜமாவே.

தெரிஞ்சுக்கிறதே இல்லைல்ல. 89.4 தமிழ் எஃப்எம்மின் குட்டி ஸ்டோரி. நான் உங்கள் ஆர்ஜன வேதா. நானுமே பலமுறை எங்கள் அம்மா மேலே ஏதாவது ஒரு கோவத்தில் திட்டிட்டு எங்கள் அம்மா அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிப்பேன், அந்த அம்மா என்ன யோசிச்சிருப்பாங்க, அவங்க மனசுக்குள்ளே எப்படிலாம் திட்டுதே அப்படின்னு யோசிச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லைன்னு நினச்சிட்டு அடுத்த நாள் நான் நார்மலாக பேசினா அவங்க நார்மலாக பேசிடுவாங்க. அவ்வளோதான் நம்ம பெற்றவங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ கோவப்பட்டு என்ன பண்ணாலும் நம்ம ஒரு நாலு வார்த்தை பேசிட்டா சரியாயிருவாங்க. நாமளும் நம்ம குழந்தைங்கக்கிட்ட அப்படி தான் நடந்துக்க போகிறோம். அப்படி தான் அப்பாக்கள் இல்லை. இந்த பையனுக்கு எப்படியாவது போய் இதை வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஓனர்கிட்ட சொல்லாமல் வண்டி ஏறிடுறான். இந்த பொண்ணு வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பெரியவரை ஃபாலோ பண்ணியே போகிறாரு. பெரியவரை ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷமும் தினமும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தோட வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறதுடைய வழக்கம். தினமும் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவார். அந்த அம்மா கிட்ட நான் போனேன், பொண்ணுக்கிட்ட பேசினேன், ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்கிறாரு. இதை கேட்டு இன்னும் ஒரு மாதிரி மனசு வலிக்குது அந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓனர்கிட்ட கூட சொல்லாமல் இன்றைக்கி ராத்திரி 10 வந்து வண்டி ஏறுறாரு. வண்டி ஏறி போய் இவங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க ஆரம்பித்தா ஒரு அளவுக்கு ஒரு சிங்கராக அவங்க வந்து மாறி இருக்கிறாங்கங்கிறதும், ரொம்ப பிரபலமாக இல்லை ஆனால் சினிமாக்குள்ளே எப்படியும் நுழைஞ்சு கொஞ்சம் சிங்கராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அது ஒரு சண்டே. இவங்க வீட்டு பக்கம் போகும்போது இல்லை, அம்மா இல்லை அப்படிங்கிற. எங்கே போனாங்க அப்படின்னா, இல்லை எல்லா சண்டேவும் அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க, போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வருவாங்க அப்படின்னு. சொந்த ஊருக்கு போனவங்க ஏன் அப்பாவை பார்க்க போகல அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பம். இந்த குழப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜனி வேதா.

எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: கான்சர்ட்டை சென்னையில் பார்த்துருப்ப, துபாயில் பார்த்துருப்ப, ஏன் யூரோப்ல கூட பார்த்துருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பார்த்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பார்க்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
7: We'll be back after a short commercial break.
8: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
9: என்னப்பா என்ன கேட்டிருக்க, கண்ணாமூச்சியா?
10: தமிழ் எஃப்எம்ல

0: என் வைஃப் பேரு
1: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
2: ஆரம்பத்துல நிறைய கனவுகள் மேடம்,
0: இது இனிமேல உன் கனவு மட்டும் இல்ல.
1: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில்
3: அன்பில்லவன்.

நாம நினைக்கிறோம் நாம நம்ம பெத்தவங்களை மறந்துட்டோம் அப்படின்னு. பெத்தவங்க நினைக்கிறாங்க குழந்தை எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கோம். 89.4 தமிழ் எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி. பெத்தவங்களும் மறக்கல, குழந்தைங்களும் மறக்கல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் போய் கண்டுபிடிச்சு தினமும் அவங்க அப்பா வராரு, ஆனால் இந்த பொண்ணு வாரத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போகுது. ஆனால் ஏன் இவங்களுக்கு பார்த்துக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. அப்போ எங்க போவாங்க என்னன்னு கேட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போய் பார்த்தா இவருக்கு புரிய வருது, ஊரை விட்டு போகி 6 மாசத்துக்கு பிறகு அப்பா அம்மா ஞாபகம் வந்து ஒரு வேலையில சேர்ந்த பிறகு ஊருக்கு திரும்பி போய் அப்பா அம்மாவை பார்க்க போலாங்கும் போது யார்கிட்டயோ அவங்க அப்பா வந்து எனக்கு பொண்ணே இல்லை, என் பொண்ணு போயிட்டா அப்படின்னு சொல்லி புலம்புறத பார்த்து கேட்டிருக்காங்க. அன்னையில இருந்து அப்பாவுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு வார வாரம் போய் அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு காசு கொடுத்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பார்த்துக்க சொல்லிட்டு வர்றதுதான் இவங்களுடைய வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அச்சச்சோ, பொண்ணு மன்னிச்சிட்டா, அப்பா மன்னிச்சிட்டாரு, ரெண்டு பேருக்குள்ளே இவ்வளோ பாசம் இருந்தும் ரெண்டு பேரும் பார்த்துக்காம இருக்கிறாங்களே அப்படிங்கிற கதையை கேட்டு தெரிஞ்ச பிறகு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற முயற்சி இருங்கிறாரு. எப்படின்னா வந்து அவங்க கிட்ட போய் இத்தனை மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பொண்ணுக்கிட்டையும் அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு தூரமாக இருந்து அவங்க அப்பா அத்தனை மணிக்கு வந்து பொண்ணுக்காக இட்லியும் பொடியும் எடுத்துகிட்டு வரதை பார்த்து கண் கலங்கி ஓடி வந்து காலில் விழுந்து அழுது கதறி என்னை மன்னிச்சிருங்க பார்க்குறாங்க. நீ நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமா அப்படின்னு அவங்க அப்பா முதல் வார்த்தை கேட்குறாரு. எதுவுமே கேட்கல. இதை கேட்ட பிறகு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வேறு என்ன தேவை இல்லை, அவ்வளோதான். இந்த கதையில் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு இந்த பையன் ஒரு பாலமாக இருந்திருக்கலாம். ஆனால் நாமளும் இந்த மாதிரி பாலங்களை தேடி போகாமல் அப்பா அம்மா உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் ஒரு சின்ன மனக்கசப்புனால பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு முயற்சி செஞ்சு பேசினா எல்லாமே சரியாயிரும். ஸோ இது வரைக்கும் பேசலை, அந்த முயற்சி எடுக்கலை அப்படின்னா எடுத்து பேசுங்க, எல்லாம் சரியாயிரும். எஸ், குட்டி ஸ்டோரி அடுத்து வாரம் வருவேன். ஸோ ஸ்டே டியூன்ட், 29.4 தமிழ் எஃப்எம்.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுன்னு 100 பாட்டு பாட்டு.
3: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: கேள்விகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
2: We'll be back. Commercial break.
3: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rental e paathukko. In the Big Villas Sale coming Sunday September 20th 10 AM to 8 PM Park Regis Hotel near Burjaman Mall Dubai la nadakka irukku. Call 054-767-3111. 054-767-3111. 4BHK spacious villas for just 1500 dirhams EMI la miss panidadinga.
1: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
4: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க.
1: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
4: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetto UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: என்னப்பா என்ன கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்ல

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: மற்றும்
2: பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2 செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
3: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது செப்டம்பர் 25.
0: We'll be back after a short commercial break.
4: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.
0: தமிழ் தமிழ் தமிழ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா?
3: இது ஒரு கனவா?

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: என் வைஃப் பேரு இயல்.
3: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
6: ஆரம்பத்துல நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல உன் கனவு மட்டும் இல்ல.
3: கோவிந்த் வசந்தா இசையில் அன்பில் அவன் வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். செட்டில் 25th ரிலீஸ் ஆகிற அன்பில் அவன் படத்தோட கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்து கொள்ளுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சாஃப்ட் டாட் டிவி.
7: We'll be back after a short commercial break.
8: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rental e paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai la nadakka irukku. Call
3: 0545 766 3 111 4 BHK spacious villas for just 1500 dirhams EMI. Let me spin it out. Inga anathangamla gold purchase panna top 3 reasons solava. Number 1, inga gold vangina oru pavunukku approximate ah neenga 12,000 rupees varaiku save panniveenga. India va compare pannum bodhu. Number 2, ipo gold rate kammiya irukkaradala unga budget la cover aagidum.
9: Third reason na solren, anathangamla 25% advance seluthi gold book pannikalam, 40% discount on 22 and 18 karat gold making charges, 40% off on diamond precious stone and anchor diamond, 30% flat discount on platinum ornaments.
10: Great festival offers at anathangam gold and diamonds, Karama Center, Dubai, powered by Altava Soul Group of Companies.
11: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
12: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
2: Sir. Just sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: 89.4. We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
2: We'll be back. Commercial break.
0: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance oda. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai la nadakka irukku. Call 054-767-3111 4BHK spacious villas for just 1500 dirhams EMI la miss panidadinga.
2: Tamil 89.4.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
3: வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct presented by
0: VNCT Global in Big Villa Sale coming Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel Bergamon la nadakka irukku.
1: Brought to you by Anna Thangam Golden Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Anna Thangam Golden Diamonds Karama Center Dubai.
2: Neenga kettukondirupadhu 89.4 Tamil FM.
8: You're rocking with the DJ that

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா? இப்ப பாக்க ரெடியாகு.
1: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
2: நீ ஒரு கலைஞன்டா.
3: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
4: டாடி, நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது.
5: We'll be back after a short commercial break. Tamil, Tamil, Tamil, 89.4.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
9: சொல்லு.
8: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
10: Listening to Club Tamil, only on 89.4 Tamil FM.
11: Rocking with the best.
12: Enna?
13: Enna?
12: Yen epdi paakra?
13: Onnum illaye.
12: Onnum illana? Hey, yen kaiya vekkra?
13: Yen kai? Na enga venala vetta.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: என் வைஃப் பேரு
2: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஆரம்பத்தில் நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல் உன் கனவு மட்டும்.
2: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில்
4: Commercial break.
5: Tamil. 89.4.
6: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
7: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
8: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: You're rocking with the DJ that keeps the hits coming.
1: Love Tamil on 89.4 Tamil FM.
2: ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
3: உங்க பேர் பார்த்தா

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
0: We'll be back after a short commercial break.
1: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்வேதா துபாய், சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
3: You're rocking with the DJ that kicks.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடி ஆகு.
5: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
6: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்ல கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
7: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
8: We'll be back after a short commercial break.
9: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 கார் வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
8: தமிழ் 89.4.
10: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
11: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
4: 89.4 Tamil FM. Namma radio, namma music.
12: We are about to take it back.
4: You are listening to Club Tamil only on 89.4.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: Your wife peru.
0: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
3: ஆரம்பத்தில் நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல் உன் கனவு மட்டும் இல்ல.
0: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில். அன்பில்லவன்.
4: Commercial break.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங். ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct, presented by
0: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjumanla, Nadakkirukku.
12: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.

லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் டும் ஷக் டும் டும் டும் ஷக் டும் ஷக் டும் டும்

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு
2: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.
5: தமிழ் 89.4. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
8: You're rocking with the DJ that keeps the hits coming.
9: Love Tamil.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பாக்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம்,
7: We'll be back after a short commercial break.
8: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
7: தமிழ் 89.4.
9: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
10: அப்பாவோட
11: அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: You are listening to Club Tamil only on

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: என் வைஃப் பேரு
2: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
1: ஆரம்பத்துல நிறைய கனவுகள் மேடம், இது இனிமேல் உன் கனவு மட்டும்.
2: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில்.
0: Commercial break.
2: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday September 20th 10 AM to 8 PM Park Regis Hotel near Bergamon Mall Dubai la nadakka irukku. Call 054-767-3111 054-767-3111. 4BHK spacious villas for just 1500 dirhams EMI la miss pannidadinga.
0: Tamil 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You are listening to Club Tamil only on 89.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
0: We'll be back after a short commercial break.
6: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
8: நினைக்கலாம்
9: hey,

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: கான்சர்ட்ட சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
0: இல்லையே.
2: இப்ப பாக்க ரெடி ஆகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
2: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
3: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
6: We'll be back after a short commercial break.
0: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukko. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 AM to 8 PM, Park Regis Hotel near Burjaman Mall, Dubai. La nadakka irukku. Call 054-767-3111 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. La miss panidadinga.
1: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
0: வாட்ட நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
1: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
0: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman, Alain and Fujairah today. Jetor UAE, part of Allied Group Holdings. Terms and conditions apply.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
9: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by
0: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 AM to 8 PM, Park Regis Hotel, Burjaman.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mika, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: ஹா நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: வைஃப் பேரு
5: அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிப்பில்.
6: ஆரம்பத்துல நிறைய கனவுகள் மேடம்,
7: இது இனிமேல உன் கனவு மட்டும்.
5: கார்த்திகேயன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில்
8: Unbelievable.
9: வெறும்
10: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
11: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Altavasul Group of Companies.
0: Tamil 89.4.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை
0: விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: Brought to you by
2: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
0: 89.4 Tamil FM.
7: 89.4. You're rocking with the DJ that keeps the hits coming. Love

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back after a short commercial break. தமிழ் 89.4

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: We'll be back after a short commercial break.
2: எல்லாமே
5: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர்

0: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
1: என்னத்த சொல்ல வர்ற?

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 rams pay panni, Trichyoda Prime Spot la unga plotta book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 rams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: Tamil
3: 89.4.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.

0: போயிட்டியா?
1: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct presented by
3: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
2: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: 89.4 Tamil FM. Namma radio, namma music. You're rocking.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: We'll be back after a short commercial break.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ ஹுக்கோ.
7: அர்த்தமாயிட்டா ராஜா.
8: 89.4. We are about to take it back.
9: You are listening to Club Tamil, only on 89.4 Tamil FM.
10: Rockin' with the best.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the best.

வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back after a short commercial break. தமிழ் 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
4: You're rocking with the DJ that keeps the hits coming. Love.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
1: எல்லாமே
6: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
7: Anachi, Kumudave virumbi kekra ore FM 89.4 Tamil FM da anachi.
8: You are listening to Club Tamil only on 89.4.

0: Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spotla unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: Tamil
2: 89.4.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
6: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by
0: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 AM to 8 PM, Park Regis Hotel, Burjaman.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜ்.

0: ரோலெக்ஸ்
1: சார், ஜஸ் சார்.
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
3: ஐயா மானே,
4: டேடி வந்த

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: பேட் டாங்கி ஸ்மால் வால்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

பல பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலைமேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா சர்வ் பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct presented by
5: VNCT Global in Big Villa Sale coming Sunday 10 AM to 8 PM Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
4: Brought to you by Annathangam Gold and Diamonds.
6: Kalai nayam mikka nagaigaludan tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds. Karama Center Dubai.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.